சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்கமூர்த்தத்தின் கீழ் ஊற்று எடுத்து பெருகுவதாலும் மூர்த்தியே அப்புலிங்கமூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப் பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில் நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கட் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சனக்குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றிடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. ஆறு ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்கு உரியதாக போற்றப்பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கலச் செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளைப் போற்றி துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவ ஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஓம் பகசா பஞ்சவிம்சதி வார்ஷிகா.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஏஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்னிர்பாதேனாஷனிம் மஸ்திஷ்கேன வித்யுதங்கனின காப்யாம்
1: கர்ணாப்யாக் ஶ்ரோத்ர க்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனீ மாதர கண்டேன பஷ்ஷுஷ்க கண்டேன சித்தம் மன்யாபிஹி அதீதிக்ஞி ஷீர்ஷ்ணா நிர்ருதிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யஸ்துபேன மஷகான் கேஷைரிந்திரக்யஸ்வபாசாவஹேன ப்ருஹஸ்பதிக்ஞி ஷகுனிசாதேன கூர்மான் ஷபைராக்ரமாணக்யஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஹ் கபிஞ்சாலான்.

ஹவிஷாவிதேமாணோ நீமிஷதோ மாஹித்வைக இத்ராஜா ஜகாதோ பபூவா யஈஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பதஃ கஸ்மை தேவாய ஹவிஷாவிதேம யஸ்யேமே ஹிமவந்தோ மஹித்வா யஸ்யா சமுத்ரக்ஞே ரஸயா ஸஹாஹுஹு யஸ்யேமாஃ ப்ரதிஷோ யஸ்யா பாஹூ கஸ்மை தேவாய ஹவிஷாவிதேம ய விஷ்வா உபாசாதே ப்ரஷிஷய்யஸ்ய தேவாஹ யஸ்யாச்சாயாமிருதய்யஸ்ய மிருத்யுஹ் கஸ்மை தேவாய ஹவிஷாவிதேம ஆனோ பத்ராஹ் க்ரதாவோ யந்து விஷ்வதோ தப்தாஸோ அபாரீதாஸ உத்விதாஹ.

அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தா நமர்வாதோ யாஷீர்ஷன்யா தசனாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரஸ்ஸகாணோ மருத்பீரஸ்மப்யம் பேஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஹவிஷேத்தன்னாவத்ராஜச்சித்திமிச்சந்தேவமஸ்மை ப்ராஜச்சித்திமிச்சேதர்.

சக்கரவேஷதராய ச இது சக்கர ரூபாய தேவாதி தேவாய யுவர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ் மகாதேவாய தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம் மகாதேவா இஸ் ஸ்பெசிபிக் எபிதட் யூஸ்ட் அகெயின் இன் த வேதாசன் உபநிஷத்ஸ் அண்ட் த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா யூ ஆர் த சுப்ரீம் காட் சக்கர ரூபாய சக்கராய சக்கர வேஷதராய ச யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா சக்கர வேஷதராய ச யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 2, Sukta 2.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்கமூர்த்தத்தின் கீழ் ஊற்று எடுத்து பெருகுவதாலும் மூர்த்தியே அப்புலிங்கமூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப் பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில் நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கட் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சன குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. ஆறு ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்கு உரியதாக போற்றப்பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கலச் செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளைப் போற்றித் துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா, மண்டலம் 1, சூக்தம் 34. தேங்க்யூ.

ஹிரண்யமக்னிமாதிருப்யாம் பூஷணந்தோர்ப்யாமஸ்வினா அக்ஞே சாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர் வாயோர்நிபக்ஷதிரிந்த்ரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்த்ராக்ஞோஃ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர் மித்ரஸ்ய த்ருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம்யக்னீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யை த்ரயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமாகீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோஃ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌஷ்ரோணிப்யாமிந்திரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ராவருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் வலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பாங்குதாபிர்விஹ்ருதா ஆந்திரைரபோவஸ்தினா வ்ருஷாணமாண்டாப்யாம் வாஜீனக்ஞேஷேபேன ப்ரஜாக்ஞேரேதாசா சாஷான் பித்தேன ப்ரதரான் பாயுனா கூஷ்மான் சாகபிண்டைஹி இந்திரஸ்ய க்ரோளோதித்யை பாஜஸ்யன் திஷான் ஜத்ரவோதித்யை பசத் ஜீமூதான் ஹ்ருதயௌ பசேனாந்தரிக்ஷம் புரீததா

0: ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரத் யஜ்ஞஞ்சானஸ்தன்வன்ச ப்ரஜாஞ்சாதித்யைரிந்திரசஹசீஷதாதி அக்னேத்வன்னோ அந்தம உதத்ராதா சிவோ பாவாவருத்யாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சானக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வாஷோதிஷ்டதீதிவசும்நாயானூனமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்சோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

ூயம் பூயத்தை தாஷ்ரேஜாங்கோதயிஷ்யோன்வாஷ குருத்தை அந்நோவிந்தே.

0: தட்சிணம் பட்சம் விசோத்தரம்
1: அஸ்வேத்யாத்யாவருந்தே லோகாத்மிஷீயே.

சக்கரவேஷதராய ச இத சக்கர ரூபாய தேவாதி தேவாய யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ் மகாதேவாய தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம் மகாதேவ இஸ் ஸ்பெசிபிக் எபிதட் யூஸ் அகெயின் இந்த வேதாசன் உபநிஷத் அந்த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா யூ ஆர் த சுப்ரீம் காட் சக்கர ரூபாய சக்கராய சக்கர வேஷதராய ச யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா சக்கர வேஷதராய ச யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா ஓ மை லார்ட் நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானகே நித்யம் சங்க சூலதராய ச யூ ஆர் வித் சங்கா தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட் பிங்களாயாருணாய ச யூ ஆர் ஆல்சோ வித் வஜ்ரா because if you see the five-headed form of Maheshwara, the form with 5 heads and 10 hands, he is in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham, and then he has the vajra, and he also has the pinaka bow, and he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha பிங்களாய அருணாயச்ச பிங்களாய கிருஷ்ண பிங்களம் வி சா த ட்ரை ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம் பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர் தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள பிங்களாய தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாயச்ச அசௌவ்ய